கேட்டு சாப்பிடுறாதல்லா சீவகாரம் என்ன எசக சமுதலான தகடானி தக்காத்து நச்சு பிடிச்சு கூட பேசுவி நான் போச்சு தூங்க சிவன் ஜாச்சு நபிள்ள புஷ்பின தோவது ஆத்ரான சிம்மி உண்டு பிள்ளைஜா.